0: சாடி இதெல்லாம் உயிர் நாட்டுகளும் வட்டியும் சாடி உயிர் நாட்டுகளும்
1: ஹோதரா